நவீன், மியூசிக் மெமரி இந்தியா ஃபகுவாடா கம்பெனி வல்லும் பகலி சப்தம் கேசட் சங்கத்தான் வாஸ்தே பேட் கீத்தி ஹை. சச்சா பாத்ஷா கிருபா கரே கம்பெனி தே மெம்பரான் நூ அப்னே சரணா தா பியார் சேவா கரன் தா பல் பக்ஷே. வாஹிகுரு ஜி கா கால்சா, வாஹிகுரு ஜி கி ஃபதஹ்.